ததாம் ககதை ததிமிதிதய தக்க நீரஜதலா ததிக மிருதுல பதனு கட்டதரங்கோ துங்க தாடங்க